ஓம் எஃப்எம் பிரசன்ஸ் தமிழ் சாங் ஆஃப் தி ஆர். தமிழ் பாட்டு கேட்கலாமா? பிராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர் எஸ் அகத்தியர் பில்டிங் அல்வன்கோல் பருத்துபாய்.

0: தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் ப்ராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தியர் பில்டிங் அல்வன் கோல் பர்துபாய்.
1: Traffic update.
2: Traffic update.
3: Brought to you by ABC Cargo and Courier, number one in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
4: இப்போ டிராபிக் அப்டேட் நோக்குமோ. ஆன் டி 92 அல்வாசல் ஸ்ட்ரீட் இன் அல் சஃபா 2 ஆ பாகத்து ஹெவி டிராபிக் ரிப்போர்ட் செய்துட்டு டி 86 ஃபர்ஸ்ட் அல்கில் ஸ்ட்ரீட் இன் அல்கோஸ் இண்டஸ்ட்ரியல் ஏரியா 1, அதுபோல தானே ஆன் ஸ்ட்ரீட் 20A இன் அல்கோஸ் இண்டஸ்ட்ரியல் ஏரியா 4 ஆ பாகத்தும் ஹெவி டிராபிக் ஆன ரிப்போர்ட் செய்திருக்கிறது. ஆன் அல் ஹர்மான் 2 ஸ்ட்ரீட் இன் அல்கோஸ் இண்டஸ்ட்ரியல் ஏரியா 2 ஆ பாகத்து ஹெவி டிராபிக் தானே ரிப்போர்ட் செய்திருக்கணும்.
1: Traffic update.
3: Brought to you by ABC Cargo and Courier. നിങ്ങളുടെ സാധനങ്ങൾ സുരക്ഷിതമായി ലോകത്തെവിടേക്കും എത്തിക്കൂ കൂടുതൽ എളുപ്പത്തിൽ. ABC Cargo and Courier, number 1 in GCC. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
1: You are listening to Malayalida with Sheba.

0: கன்னி பெண்ணே கங்கதளி பெண்ணே சிங்கம்
1: கன்னி பெண்ணே கங்கதளி தேனே கண்டனடுத்த கட்ட நிலாவே
0: சிங்கம் வந்தோ
1: சாஞ்சக்கம் சாஞ்சக்கம் இந்த வாக்கியம்
0: பனி.

தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் ப்ராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தியர் பில்டிங் அல்வன் கோல் பர்துபாய். You are listening to That's How with Asif.

0: தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் ப்ராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தியர் பில்டிங் அல்வன் கோல் பர்துபாய்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது பேக் டு ஹோம் வித் ஆசிப்.

0: தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் பிராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தியர் பில்டிங் அல்வன் கோல் பர்துபாய்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது பேக் டு ஹோம் வித் ஆசிஃப்.

0: தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் ப்ராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தியர் பில்டிங் அல்வன் கோல் பருத்துபாய்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது பேக் டு ஹோம் வித் ஆசிஃப்.